ஸ்ரோதா வந்து சூழ்நிலைக்கு தொட்டி இதே சாத்ம உதகோகிதோ ஆகாஷ்மணி ராவுக்குள்ள பரவர்த்தி கார்ஜக்கிரம சம்ஸ்கிருத்தரை சம்பாதம் ரிலே குறிச்சு ஆகாஷ்மணி தில்ரு.